0: போட்டாதான் இருந்தோம், கிளியர் பண்ணிருந்தோம். வெஹிக்கிள் போகணும் கட்டணும், எதுக்கா போட்டாதான் இருக்க பாய்ஸ்லாம் வெற்றி போகிறதுக்கு போயிட்டு வந்து போவோம் நினைச்சு
1: Japan 708, go ahead.
2: Japan 708, Harbor, Venus, Speed Restriction.
1: Japan 708, comply with Venus Speed Restriction.
2: Okay, Regime 220, Japan 708.
1: Japan 720, turn left heading 340, contact Tokyo radar 120.2.
3: Japan 720, left heading 340, 120.2.
1: 1.2178,
4: descend via
1: Tower 1000. 1.2178, descend via Tower 1000.
4: 1244, Airframe 735, good day.
1: Tokyo Airframe 735, descending 100,000. Airframe 735, Tokyo radar, just.